0: 马瑞呢是给排量钱钱，啊，可以马里不是那边产多瑞经济的，他现在还干的的，哎呀，们呢，我为梦想梦啊，他那我个来吧，plus 啊，可以马里不是给给那的给就support 些，啊，我碰到不进那点，碰不的碰也多不。卡拉迪都米亚的一个用的不嘛，他们都呀，卡拉迪都瓦里，啊，这个你equipment 他们都是还 equipment 他们都是坏的，啊，这个时间呢，一般才跟他的阿妈到嘞，好些些会是那个，啊，会那些没得弄出来个，时间呢不，这个头里不才跟这，会下个 personal 啊，他那不，state 给我那不的才跟不的嘞，啊，都 state 给才跟这的，all person 呀，大爷呢，还是些的，咋会把这的弄么弄么的，咋会把这什么样个嘞呢不，啊，就那，啊，会就咋会把这个，慢的那不算，那我喊那不的，才跟这就给他带来。advanced level 才跟这新的都不一样对吧？会 practice 给的，从才给来这边才跟多呢，到我个组，每个还用先编辑把嘛给你们，到我们他们的 computer 同那个他们的定才给 advanced level 才跟多新的都一样对不对呢？会嘛你不给我那的，才跟另一个跟我这的，也听那话嘞，还在 advanced level 就开始话嘞都，会呢，可能数学那个弄这那个到那个会下一百十年都新的嘞，如果数学那么个阿里阿里不，给给弄蛮长，可能什么还看那种改不过。蛮长，哎呀，阿里吧，哎的，哎，现在种感觉就是，focus，反正那他这里呢，哎，都哎个，阿里吧，不是个，他改头过头个，到个，我不个一些，老那面可怜，这个，叫你啥不得会去，不想弄啥，会啥的，老都这个，都没那还的，没不啥，叫你啥那个做，就是给那不读书咯，关灯的，没都蛮着了个还，修木机不能之类，都那啥不这个，都给么的，我嘞的还呀嘞，都对还不低啊嘞，都不的都也都到了个就 plus 会。米也得个用了，我们怎么的？会给那样，听那很多外带呢。啊，都反正干的就一下也成了，很少不要的吧。那你不是会给人家给包烧烧呢？爱的呢？我给他们记得，包烧烧呢？爱的，真客气了。那这个呢？他不过呢？包烧烧，我里边干嘛的？那些洗碗机会一下也成了，很少都不是那对吧？啊，这个木哎呢？他们家宁波这会给马尼普国棉呢？在里边不 industry 也是的，也呢，没听帮他宁波给阿帮不来些。
1: হয় মৰু মৰু মোক মতং যে খং জানিং বসে মৰু সিং কি সাইকেল সে লৈনা সিদু ওগা বক্স হাব জা লগা পুই হাই না থামবি বনে আ তো সাইকেল যে দি আম লুমি হাই বে দো অতু মসু খং জানিং থামবি
2: আ কই সাইকেল যে অরাউন্ড কই রোড তাতি অরাউন্ড 10 কেজি 15 কেজি তুম ইয়া ওয়েব কো আ দু কো হই ট্রেক ব্যাক হাই জিনা মুক 7 কেজি সাই মুক তা লিয়া মনে
1: মখাসে থাজার পসিদি মৰু সিং গে অজা গুরু গি মিং আমাদি মখই গি মতং দসু ও খং কারা থামবি
0: akoje kilo india impact center da akoje sanar le jabani akoji course na mutum ibom cha ma ki makha da akoi khoi bulam chin la ta pi laga kai de soi de gena ma na yeng sil laga ma ki makha da sanar jabani madumang na akoi ninga sil le jari bel si yo bangam jari ni atana masi pumba gi credit che ai o ja de so pining ni aduga mana akoji khoi ga sanamina ri ba bara da ya ha ta re ne ma ki baba je ma na so akoi bu atuki matik support ta wi ki mingwaina panjarabada koi gi kasham basanta koi gi saite gi thaga pa phongdo chari amadi mahak ta jo credit visioning
1: hoi yam nungai je marup singh gi ozaguru gi mingsu tamina kre adu maka cha thajarak pasidi marup singh se shigi sanaroi suoi biribani na yamna support system se amna darkar le rangne ne khanje adu marup singh gi di support se karamba phipam da lady haibadu shu thambio
0: saboche marui nai gi ima baba degi marui na lai aduga ai mari mata hai tai ne relatives moi mian degi support je dum phajana phangje hai tai
3: support se ai di ima ma thandana hona bire pa ai pa do lai gi de duna ima ma thandana hona bire pu duna kai de wa ki de ge kai so gi de ge hai duna hing ding tum tum dana sa ta mi duna ye wa to project ka le bi bu pa to bi aduga khut pa jo ta pi bi i o jai bom cha course ma na jo dum phajana support to bi
1: hoi maru bel chris ki di support se karam bo film de lai ri hai bu du tham bi
2: support se koi mama baba na ai gi da ma koi cycle je yam na ta ngi da na dun na koi cycle je lik yon tho ga ai gi da ma cycle sa na ba ngam na ba mimang tho pa ngam na ba na support yam chaung na to bi li andu ga koi relative sing moi na jo support yam chaung na to bi li
1: hoi marup sing gi wari se ta ba da su yam na nu shi ba shoi aduna matung da shu marup sing na yaug da ba event sing lai ra ga su support se yam na phangba oi bi yo haina shu ai khoi ge akashwan nipal ki mai kai te ki shu tham jage adu maka cha zarak pasidi ai khoi ge marup sing se hoje mahi roe ma oi ri sana roe ma shu oi ri ani she kamai na balance ta wi have do tham bi yo
2: sana ba ka lai ka pa je khoi ge exam session adu ga khoi tournament ani phangjan ra pa da yam na wa ba have the balance bu bangam da ba do oi adu na khoi da yam na stress bi ba adu ga tournament ki bu hana ga dra khoi exam ki bu ta ga dra na yamna stress free ba ko da when ba tar aduna yamna why balance puna bona da
1: mai ro ye moi bagi struggle gi matang da su tamina kre do amar singh gi tung gi kari kari pandam lei abe da show thambiramo
0: ko ye bhaji ji ki hoina laiba thana tuni chis ki hoina maruina khoina chik thamiba pandam je ko gi khelo india laiba khelo india da kegumba laiba padana ming lakshara ga di machi gi championship machi da khoi goal lawse ge haibu gi adum bagi emoji le che lona lona na laiba khoi gi all indian university ji chi gi championship machi da jo khoi goal lawang amna bhana jage haibu gi machi ni chi gi pandam je maruina sile che
3: agi tung gi pandam se adum maka ta pan se khudi mak da se pel ojar pa madi kha ta na sa ja ba si manding le che
2: agi oina tung gi pandam tham ja ba agi oina di chana ba je khoi international phaw gi thak phaw chana ba pa mi adu ga si phaw gi thak ta ai kan na honar ga khoi me ꯂꯧꯅꯕ ꯍꯣꯠꯅꯖꯒꯦꯅ ꯈꯜꯂꯤ ꯗꯤꯐꯦꯟꯁꯀꯤ ꯂꯝꯗ ꯆꯪꯒꯦ ꯈꯟꯖꯩ ꯑꯩ ꯍꯧꯖꯤꯛ ꯅꯦꯚꯤ ꯌꯥꯝꯅ ꯄꯥꯝꯕ ꯍꯥꯏꯕꯗꯨ ꯑꯣꯏꯕ ꯑꯗꯨꯒꯤ ꯅꯦꯚꯤꯗ ꯌꯥꯝ ꯆꯪꯅꯤꯡꯉꯤ ꯑꯩꯁꯨ ꯍꯧꯖꯤꯛ
1: ꯍꯣꯏ ꯃꯔꯨꯞꯁꯤꯡꯒꯤ ꯃꯪꯂꯥꯟꯁꯦ ꯇꯥꯕ ꯃꯇꯝꯗꯁꯨ ꯌꯥꯝꯅ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯂꯤꯁꯅꯔꯁꯤꯡꯅꯁꯨ ꯁꯣꯏꯗꯅ ꯑꯩꯅ ꯐꯥꯎꯔꯤꯕ ꯁꯨꯃꯥꯏꯅ ꯐꯥꯎꯔꯝꯒꯅꯤ ꯍꯥꯏꯅ ꯈꯟꯖꯩ ꯑꯗꯨꯒ ꯃꯔꯨꯞꯁꯤꯡꯅ ꯃꯪꯕꯤꯔꯤꯕ ꯃꯪꯂꯥꯟꯁꯤꯡꯗꯣ ꯁꯣꯏꯗꯅ ꯃꯪꯐꯥꯎꯅꯕ ꯑꯣꯏꯕꯤꯌꯨ ꯍꯥꯏꯅꯁꯨ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯑꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯅꯍꯥꯔꯣꯜꯒꯤ ꯈꯣꯟꯖꯦꯜꯒꯤ ꯃꯥꯏꯀꯩꯗꯒꯤꯁꯨ ꯊꯝꯖꯒꯦ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯃꯔꯨꯞꯁꯤꯡꯒ ꯎꯅꯔꯒ ꯃꯔꯨꯞꯁꯤꯡꯒꯤ ꯃꯇꯥꯡꯗꯁꯨ ꯃꯌꯥꯝ ꯑꯃ ꯈꯪꯃꯤꯟꯅꯈ꯭ꯔꯦ ꯑꯗꯣ ꯊꯧꯔꯝ ꯂꯣꯏꯁꯜꯂꯛꯄꯁꯤꯗꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯃꯔꯨꯞꯁꯤꯡꯅ ꯅꯍꯥꯁꯤꯡꯗ ꯄꯤꯅꯤꯡꯕ ꯄꯥꯎꯖꯦꯜꯒꯨꯝꯕ ꯂꯩꯕ꯭ꯔꯥ ꯊꯝꯕꯤꯌꯨ
0: ꯊꯝꯖꯅꯤꯡꯉꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯍꯧꯖꯤꯛ ꯀꯔꯤ ꯁꯤꯇꯨꯋꯦꯁꯟꯁꯤꯒ ꯌꯦꯡꯉꯨꯔꯀꯥꯟꯗꯗꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯌꯨꯆꯦ ꯇꯁꯦꯡꯅ ꯍꯥꯏꯔꯒꯗꯤ ꯌꯥꯝ ꯁꯣꯛꯑꯕ ꯍꯥꯏꯕ ꯌꯥꯔꯦ ꯍꯥꯏꯗꯤ ꯌꯨꯆꯦ ꯑꯗꯨꯛꯀꯤ ꯃꯇꯤꯛ ꯂꯥꯏꯔꯤꯛ ꯂꯥꯏꯁꯨ ꯇꯝꯕꯗꯁꯨ ꯃꯉꯥꯏꯔꯦ ꯑꯗꯒꯤ ꯑꯩꯈꯣꯏ ꯈꯛꯇ ꯅꯠꯇꯅ ꯑꯦꯅꯤ ꯁ꯭ꯄꯣꯔꯠꯀꯤ ꯑꯦꯅꯤ ꯑꯇꯣꯞꯄꯗ ꯁꯥꯟꯅꯔꯤꯕ ꯃꯌꯥꯝ ꯄꯨꯝꯕꯗꯁꯨ ꯌꯥꯝ ꯊꯤꯅ ꯑꯋꯥꯕꯁꯦ ꯄꯤꯔꯦ ꯑꯗꯨꯕꯨ ꯑꯩꯈꯣꯏ ꯋꯥꯔꯦꯅ ꯑꯩꯈꯣꯏ ꯅꯤꯡꯍꯟꯅꯕꯗꯤ ꯌꯥꯗꯦ ꯑꯩꯈꯣꯏꯅ ꯈꯟꯖꯈꯤꯕ ꯄꯥꯟꯗꯝꯗꯣ ꯐꯅ ꯋꯥꯔꯕꯁꯨ ꯑꯩꯈꯣꯏ ꯐꯪꯅꯕ ꯍꯣꯠꯅꯗꯕ ꯌꯥꯗꯦ ꯍꯥꯏꯕꯁꯦ ꯈꯜꯂꯒ ꯑꯩꯈꯣꯏ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯏꯃꯥꯒꯤ ꯃꯤꯡꯆꯠ ꯑꯁꯤꯕꯨ ꯃꯄꯥꯟꯂꯝꯗ ꯁꯛ ꯇꯥꯛꯄ ꯉꯝꯅꯕ ꯍꯣꯠꯅꯃꯤꯟꯅꯈꯤꯁꯤ ꯍꯥꯏꯔꯒ ꯂꯣꯏꯁꯤꯟꯖꯒꯦ
2: ꯑꯩꯈꯣꯏ ꯁ꯭ꯄꯣꯔꯠ ꯈꯛꯇ ꯅꯠꯇꯅ ꯂꯥꯏꯔꯤꯛ ꯂꯥꯏꯁꯨꯒꯤ ꯂꯝꯗꯁꯨ ꯃꯥꯏ ꯄꯥꯛꯅꯕ ꯀꯟꯅ ꯍꯣꯠꯅꯗꯨꯅ ꯑꯩꯈꯣꯏ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯍꯥꯏꯕ ꯂꯝ ꯑꯁꯤ ꯃꯤ ꯃꯌꯥꯝꯗ ꯁꯛ ꯇꯥꯛꯄ ꯑꯗꯨ ꯑꯣꯏꯔꯛꯅꯕ ꯀꯟꯅ ꯍꯣꯠꯅꯕꯗꯨ ꯑꯗꯨ ꯄꯥꯝꯃꯤ
3: ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯁꯥꯟꯅꯔꯣꯏꯗ ꯅꯠꯇꯅ ꯂꯥꯏꯔꯤꯛꯁꯨ ꯇꯝꯕꯤꯔꯤꯕ ꯏꯆꯤꯟꯅꯥꯎꯁꯤꯡꯁꯨ ꯃꯥꯏ ꯄꯥꯛꯅꯕ ꯍꯣꯠꯅꯃꯤꯟꯅꯁꯤ ꯍꯥꯏꯖꯔꯤ ꯑꯗꯨꯒ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯑꯁꯤ ꯑꯇꯣꯞꯄ ꯂꯝꯗ ꯁꯛ ꯇꯥꯛꯅꯕ ꯀꯟꯅ ꯍꯦꯟꯅ ꯍꯣꯠꯅꯗꯨꯅ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯑꯁꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯃꯥꯏ ꯄꯥꯛꯄ ꯑꯣꯏꯗꯨꯅ ꯃꯌꯥꯝꯗ ꯇꯥꯛꯁꯤꯅ ꯍꯥꯏꯖꯔꯤ
1: ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ ꯉꯁꯤ ꯃꯔꯨꯞꯁꯤꯡꯅ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯑꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯅꯍꯥꯔꯣꯜꯒꯤ ꯈꯣꯟꯖꯦꯜꯒꯤ ꯊꯧꯔꯝ ꯑꯁꯤꯗ ꯁꯔꯨꯛ ꯌꯥꯕꯤꯕꯒꯤꯗꯃꯛꯇ ꯊꯥꯒꯠꯆꯔꯤ ꯍꯧꯖꯤꯛ ꯇꯥꯕꯤꯈ꯭ꯔꯤ 77th ꯁꯤꯅꯤꯌꯔ 54th ꯖꯨꯅꯤꯌꯔ ꯑꯃꯗꯤ 40th ꯁꯕ ꯖꯨꯅꯤꯌꯔ ꯇ꯭ꯔꯦꯛ ꯁꯥꯏꯀ꯭ꯂꯤꯡ ꯅꯦꯁꯅꯦꯜ ꯆꯦꯝꯄꯤꯌꯟꯁꯤꯞꯇ ꯕ꯭ꯔꯣꯟꯁ ꯃꯦꯗꯜ ꯐꯪꯕꯤꯔꯛꯈ꯭ꯔꯕ ꯉꯥꯡꯈꯝ ꯗꯌꯥꯅꯟꯗ ꯃꯩꯇꯩ ꯈꯣꯏꯔꯣꯝ ꯕꯦꯜꯀ꯭ꯔꯤꯁ ꯑꯃꯗꯤ ꯂꯣꯡꯖꯝ ꯑꯗꯤꯇ꯭ꯌ ꯁꯤꯡꯒ ꯎꯅꯗꯨꯅ ꯋꯥꯔꯤ ꯋꯥꯇꯥꯏ ꯁꯥꯕ ꯎꯅꯗꯨꯅ ꯋꯥꯔꯤ ꯋꯥꯇꯥꯏ ꯁꯥꯕꯤꯈꯤꯕꯤ ꯃꯨꯇꯨꯝ ꯂꯥꯡꯂꯦꯟꯇꯣꯟ ꯃꯇꯥꯡ ꯑꯁꯤꯗ ꯉꯁꯤꯒꯤ ꯑꯣꯏꯅꯗꯤ ꯅꯍꯥꯔꯣꯜꯒꯤ ꯈꯣꯟꯖꯦꯜ ꯁꯟꯗꯣꯛꯆꯕ ꯂꯣꯏꯁꯤꯟꯖꯔꯤ ꯊꯧꯔꯝ ꯇꯥꯕꯤꯔꯝꯂꯤꯕ ꯄꯨꯝꯅꯃꯛꯄꯨ ꯅꯤꯀꯤꯇꯥ ꯔꯥꯖꯀꯨꯃꯥꯔꯤꯅ ꯑꯃꯨꯛꯀ ꯍꯟꯅ ꯈꯨꯔꯨꯝꯖꯔꯤ
4: ꯅꯍꯥꯔꯣꯜꯒꯤ ꯈꯣꯟꯖꯦꯜ ꯊꯧꯔꯝ ꯇꯥꯕꯤꯔꯤ ꯑꯗꯣꯝꯅ ꯊꯧꯔꯝ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯑꯁꯤ ꯑꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ FM ꯁꯉꯥꯏ ꯆꯦꯅꯦꯜꯗꯒꯤꯅꯤ ꯍꯧꯖꯤꯛ ꯑꯌꯨꯛꯀꯤ ꯄꯨꯡ 9:30 ꯇꯥꯔꯦ ꯁꯤꯂꯣꯡꯗꯒꯤ ꯔꯤꯂꯦꯗ ꯑꯋꯥꯡ ꯅꯣꯡꯄꯣꯛ ꯂꯝꯗꯝꯒꯤ ꯄꯥꯎ ꯇꯥꯕꯤꯔꯁꯤ

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
0: குட் ஆஃப்டர்நூன், கனாய் பிரபனோ.
1: அதோ கேரை யாய் மைடாங் பொக்தே நிதா லைசம்.
0: மைடாங் பொக்தே கி நிதா ஐவிவா?
1: ஓ, மேதா. ஹாய்
0: மேதா. ஹாய் மேதா, ஹாய் கோய் கி. குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் கி தரம் தத ராம் நக்சரி கர்ம ஃபேமி சை தாசிகே.
1: யாம் மக்கூக் பிதா ஹௌத்ரே வகோ.
0: ம்ம்.
1: அதோ ஜோகி தமோய் பிஜாம் நிதிதோ.
0: ம்ம்.
1: ஹாய்
0: தாராம் நோக்சரி, இசை குதோல் தம்ஜரி, தாமினசி.